அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.95.6 நாடியட் மோடுமெகேட்ஸ் 90.96 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலை தோறும் 7 முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலை தோறும் இதே இறைச்சனால் உங்கள் வழக்கங்கள் விருப்பமான பாடல்களை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். இன்றைக்கு பூதன் கிழமை, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி. ஒவ்வொரு பூவும் ஒரு தனி அழகு, அதுபோல ஒவ்வொரு மனிதனின் பயணமும் தனித்துவமானது. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது உங்கள் மகிழ்ச்சியை குறைக்கும். நேற்றைய உங்களை விட இன்று நீங்கள் சிறந்தவராக இருக்க முயற்சி செய்யுங்கள்.

இன்று காலை சிந்தனை வாழ்க்கை ஒரு பயணம் நல்லடோ கெட்டடோ நகர்ந்து

கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள். எங்கேயும் தேங்கி விடாதீர்கள். தேங்கினால் துயரம், பாடினால் வருத்தம். நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள் நடியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை.

நம்பர்களே உங்களுக்கு தெரிந்த வரை வரும் வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி தனித்தமிழ் தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு மிகச்சிறந்த நந்தந்தாள் அன்றைக்கு ஆடிக்கிறதுக்கு திருநாள். எனவே இந்த ஆடிக்கிறதுக்கு திருநாளை முடித்து நாட்டில் சில திருக்கோள்களில் ஆடிக்கிறதுக்கு காவடி திருவிடா சிறும் சிறப்புமாக நடைபெறும். எனவே இதனை எட்டி உங்களுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சி அளிப்பதில் பெருமகிழ்ச்சியுடன் கொள்கின்றோம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றை, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றை, கூர்மடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றை, குன்றுருவர் வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றை, மாறுபாடு சூரரை வதித்த முகம் ஒன்றை, வள்ளியே மனம் புணர வந்த முகம் ஒன்றை, ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆடியருணாச்சல அமர்ந்த பெருமாளே

0: முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக கூடுதல் விசேஷமாக கொண்டாடப்படும் ஆடிக்கிருத்திகை கொண்டாடப்படுகிறது. ஆடிக்கிருத்திகை தினத்தில் முருகப்பெருமானை வணங்கி உங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுங்கள். சூரனை அடுத்து தேவர்களை காட்ட ஆறுமுக பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் விரத நாள் இந்த கார்த்திகை ஆடிக்கிருத்திகை திருநாள்.
1: கண்டுகொண்டே வந்தது யார்?

இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா.

உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் முருகா நான்

அடிக்கிருத்திகை தினத்தில் தான் சூரனை அடிக்க முருகப்பெருமான் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக அவதரித்தார். அந்த குழந்தைகளை 6 கார்த்திகை பெண்கள் பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்தனர். இதன் காரணமாகத்தான் முருகப்பெருமானுக்கு 6 முக்கிய பங்கு வகிக்கின்றனர்.

சிவபெருமானின் அருளால் தோன்றி ஆறு கார்த்திகை பெண்களால் சீராத்தி வளர்க்கப்பட்டவர் முருகப்பெருமான். அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் ஆறு பெரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறிய அன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபடப்படும் வழக்கம் ஏற்பட்டது. அனைத்து கார்த்திகை நாட்களுமே முருகப்பெருமானுக்கு உகந்தவை என்றாலும் தை கார்த்திகை ஆடிக்கார்த்திகை என்ற இரு கீர்த்திகள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை.

தமிழ் மாடமான ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த புனித நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்த முருகப்பெருமானை மனம் முருகி வழிபடுவதன் மூலம் ஆன்மீக உயர்வும் இறை அருளும் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கான சிறந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ஆடி கிருத்திகை திருநாள். உடல் மனம் மற்றும் ஆன்மா தூய்மையடைய உதவுகிறது. பக்தி ஒடுக்கம் பொறுமை மற்றும் தன்னடக்கத்தை வளர்க்கிறது. குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிலைக்க இறைவனை வேண்டுகின்றோம். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் துன்பங்கள் மற்றும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நல்வழி கிடைக்க இறையருள் வேண்டப்படுகிறது.

0: many more happy returns of the day.
1: இன்றைக்கு புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அடுத்தபடினே நாம் சாம்பியா ஊரை சேர்ந்த செந்திலன் இரவு சுவாமி தனது பிறந்தாட்டி நாம் அன்புடன் விளங்குகிறோம். அம்மா ரூபினா பா சுந்தரன் மேலும் திலன் யோபின

இந்த குத்தேஜ் ஒரு சர்ணாமாய் மணி தத்த குபால் அத்தி யுவாணி மேலும் வாணியை அவன் சங்கரன் வினேசன் ருணான் சிவ கார்த்திகேயன் ஆகியோரின் சார்பிலின் வடுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலை நாம் தயாக்கூரை சேர்ந்த தரிணி தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகின்றோம். அம்மா நத்தஷா அப்ப ராகவன் மேலும் அக்கா மான்சி மருதை குடும்பத்தார் ஆகியோரின் சார்பிலின் வடுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் லேவ்ஷே தியாவூஸ் ஊரைச் சேர்ந்த திருமதி தேவாசேனா வீரச்சாமி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுகிறார். அவருடைய துணைவன் கார்த்திகேயன், கஜானந்தன், மாமன், அத்தே மேலும் சச்சுதா, நிதிஷா, அடகன், விமானன், லோசனம், சாம்பனி, சரூபினி, அம்மா தேவி, தாந்தராயன் ஆகியோரின் சார்பில் நற்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலில் நாம் மேப ஊரைச் சேர்ந்த அமைதி தலைமை தனது பிறந்தாட்டின் மாண்புடன் தொடங்கியிடும். மேலும் மாலினி, பென், அபிகன், லோகேஸ்வரி, வேளாவன், அம்மாய் புன்னு, விலாசினி, பிரதிகன், குவாலன், கியானா, தடகன், அத்தி வேகா, மாமன் குமரேசன், குத்தன், தைலமே, குழகன், நர்சிகாது நாயுடு, அத்தி வினோதா ஆகியோரின் சார்பிலும் வெட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த படனை நாம் ரோஸில் வசிக்கும் அஞ்சலி தங்கவேலு தனது பிறந்தாட்டின் மாண்புடன் வழங்குகின்றனர். யுவாலன், கோபாலன், மணி ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அந்தர்களே, இந்த புனித நாளில் நாம் மேற்கொள்ளும் விரதமும் பக்தியும் நம் மனதில் அமைதியையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் வாழ்வில் நலனையும் அடிக்கட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.